பதுக்கி வார்த்தக்கியம் படிவாதில் கல் வந்திருக்கும் மோகம் மதி அடங்க.

பாரத மாதாவின் புண்ணிய பாதங்களை தொட்டு வந்திக்கணும். டுடே ஆன் தி அகேஷன் ஆஃப் தி 150th அனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் கேரளா கௌமுதி, தி டிக்னட்டரி ஷேரிங் தி டயாஸ் வித் மீ, அவர் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் கேரளம் அண்ட் தமிழ்நாடு ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி. வென் ஐ கெட் டவுன் ஃப்ரம் தி ஃபிளைட், அவர் ஆனரபிள் கவர்னர் வாஸ் இன்ட்ரடியூசிங் அவர் யங் மினிஸ்டர் டு மீ, தி யங் அண்ட் டைனமிக் மினிஸ்டர். திஸ் வாஸ் தி வேர்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் கவர்னர் வென் ஐ கெட் டவுன் ஃப்ரம் தி ஃபிளைட். சச் அ யங் அண்ட் டைனமிக் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இன் கவர்மெண்ட் ஆஃப் கேரளம் ஸ்ரீமான் ரோஜி எம் ஜான்ஜி, எம்எல்ஏ ஆஃப் ஆலப்புழா ஸ்ரீமான் ஏடி தாமஸ்ஜி, எம்எல்ஏ ஆஃப் சாத்தனூர் ஸ்ரீமான் பிபி கோபகுமார்ஜி, சீஃப் எடிட்டர் ஆஃப் கேரளா கமதி ஸ்ரீமான் தீபு ரவிஜி, ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் மை லாங் டைம் ஃப்ரெண்ட் எஸ்என்டிபி யோகம் ஸ்ரீமான் வெள்ளப்பள்ளிஜி, எல்லோருக்கும் என் ஓன சம்சகல் நமஸ்காரம். இந்த பிரியப்பட்ட மலையாத்த சுகத்துகளுக்கு ஓணம் வாழ்த்துக்களையும் என்னுடைய நமஸ்காரத்தையும் நான் பறிஞ்சு. நவ் திஸ் 150th அனிவர்சரி செலிபிரேஷன்ஸ், வாட் அவர் மினிஸ்டர் செட் இன் மலையாளம், ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் இட் இன் இங்கிலீஷ். ஹி செட் தி கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கேரளா கமிதி. நவ் ஐ திங்க் யூ ஹாவ் டு சேஞ்ச் தி நேம் கேரளம் கமிதி. Previously it was Kerala Committee, now you have to change the name to Keralam Committee. So he said about the contributions of the 150 years continuously rising the voice of the people, and our editor has said in his speech that we never change. How they are ethically fighting for the cause of the people has been explained. 115 years is not merely a number. It is a remarkable historical journey through generations and through the transformation of Keralam. Through the evolution of Indian democracy and through extraordinary changes in the way society communication with itself. For a newspaper to complete 115 years is not merely a matter of lifespan. In my opinion, it is a testament to trust. It is a testament to courage. And above all, it is a testament to the enduring power of ideas. I congratulate all the people of Keralam on the change of the name of their state. Kerala becomes Keralam, and I was chairing the Rajya Sabha when the bill was passed on 12th August 2026. I congratulate every Keralite for achieving this new name, because it represents the culture of Keralam. I could see the happiness on the faces of all the members that a historical error was now being corrected. That is was reflected when every member of parliament from Kerala, when they were speaking in Rajya Sabha. Kerala Kaumudi began its journey in 1911, founded by Sri C.V. Kunjiraman ji, a remarkable orator and a revolutionary thinker. In 1940, under the leadership of Sriman பத்ராதிபர் கே சுகுமாரன் ஜி, இட் பிகம் எ வைப்ரண்ட் டெய்லி அண்ட் க்ரூ இன்டு ஒன் ஆஃப் கேரளாஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் வாய்ஸஸ். டுடேஸ் செலிபிரேட்டரி ஃபங்க்ஷனிங் இஸ் எ ட்ரிபியூட் டு கேரளா கமிதிஸ் கண்டினியூயிங் லெகசி எஸ் அ நியூஸ் பேப்பர் தட் ஹேஸ் ரிலென்ட்லெஸ்லி கேம்பைன்டு ஃபார் தி ரைட்ஸ் ஆஃப் தி மார்ஜினலைஸ்ட் அண்ட் தி அப்ரஸ்ட் கிளாஸ் அண்ட் தி ரைட்ஃபுல் பிளேஸ் இன் தி சோசியல் மெயின் ஸ்ட்ரீம். த்ரூ அவுட் த ஹிஸ்டரி கேரளா கௌமுதி was guided and led by the philosophy and the teachings of Sri Narayana Guruji, leading millions towards social awakening and intellectual reform. I always believe and I always tell the great three contributions from Kerala is that Adi Sangracharya is not there. I don't think there is an united India today. And if Narayana Guruji is not there, there is no equality among ourselves. And the third is Mannath Padmanabhan ji, who is also a great reformist, who has given a lot of importance for education,
who want